0: கொடலங்கா எல்லாத்திர ஒழுது போய்
1: Arturo de Nava flutti El Carretero, ökumanninn.
2: Þú ert að hlusta á Rás 1.